0: தனியா படுத்து தூங்கி கடி அடியை ஐயோ
1: மாமா
0: ஏம்மா
1: மாமா
0: வேண்டாம்.